0: அதில் வந்தாங்களே பா. ஓ சி சி பாரா ஓலா டி சேஷா தொப்பாட் கோ ஆகும் பாசி கோ நக்ல கத்த சேஷா மிகானியா மொத்தம் அம்பல் நியாய் ஆகா பசா மலக்காத் Tukod may transaksyon to sila ng mga alahas. Oh, magbayo pa. Mahimos ko. Mailis ko sa bayo ko.
1: Uy! Daw maayo ang tulog mo sa high-end kong kama.
0: Ba?
2: Grabe ha?
0: Hindi. Ikaw?
1: Uy! Ang ginasuksok mong alahas, liog mo?
0: Iboto mong kulintas ko?
1: Ako na kulintas ko, animal ka, ha?
2: Muli ka! Aro!
3: Ay, magaling!
2: Kasiwa! Sige mo!